0: வாழ்க்கை நுண்ணியன ஹட ஜோதி இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: அசந்திமித
2: வாட அதுமாவடி நான் என்ன
3: நேமே மட்ட ஹித்துனா ஒயாட கேமடிக்க கதல தென்னோனி கியல
2: ஷா நியமைனி
4: ශාන් ජයරත්න නිර්මාණයක් අසන්දිමිත
5: නැනාට හැමදාම ජීවතුන් අතරේ ඉන්න බෑනේ හැබැයි මුතේ මං කොහේ හිටියත් හැමදාම හැම මොහොතකම
4: සති අග රාත්‍රී අටට ITN බලන්න
1: අසන්දිමිතා